வான் அமுதம் வாழ்க தமிழ் வணக்கம். உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசையில் விற்றில் சி தமிழ் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ணர் தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.org.au என்ற இணையதளத்தின் ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbatamil.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுகம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல், உள்ளூர் தகவல்கள், இறைவணக்க பாடல்கள், ஒலிச்சரம், பிரதான செய்திகள், சமூக அறிவித்தல்கள் மற்றும் பல சுவையான நிகழ்ச்சிகள் சுகமான ராகங்களுடன் வானமுதத்தின் வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் சுவைப்பதற்கு தொடர்ந்து வானமுதத்தின் வானிலையுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கழித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குறள்: தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். பொருட்பால் 45வது அதிகாரம் 446வது குறள். இதன் பொருள்: தகுதியுடைய பெரியோரை துணை கொண்டு தானும் நன்னறியில் வாழ வல்லவரை பகைவர் அதாவது செற்றார் செய்யக்கூடியது ஏதும் இல்லை. வீடு, நிறுவனம், நாடு எதுவாகிலும் பல்வேறு துறைகளில் நிலைகளில் வழிகாட்ட நல்லது கெட்டது எடுத்துரைக்க பெரியவர்கள், வல்லுநர்கள், செயலாளர்கள், அமைச்சர்கள் போன்றோர் தேவை. இவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தக்கார் என்ற சொல் சுட்டிக்காட்டுகிறது. அப்படி அவர்கள் வழிகாட்டினாலும் நான் இப்படித்தான் செய்வேன் என்று வாழ்கின்றவர்களை யார் என்ன செய்ய முடியும்? அழிவதுதான் அவர்கள் தலையெழுத்து. எனவே தலைமையில் இருப்பவரும் நன்மை தீமை அறிந்து ஆலோசகர் காட்டும் வழிமுறைகளில் சென்று நல்லபடி வாழ்ந்தால் சிறப்பும் முன்னேற்றமும் வரும். தனி மனிதராயினும் தலைமையில் இருப்பவராயினும் நல்ல அறிவுரை கூறுபவர் துணையுடன் தானும் சிந்தித்து நல்வழியில் நடந்தால் வெற்றி உறுதி. இந்த இரண்டில் ஒன்று மட்டும் இருந்து மற்றது இல்லையெனில் எண்ணியாங்கு முன்னேற்றம் இருக்காது. நல்ல விதை நன்கு வளர நல்ல சூழல் வேண்டும். இச்சூழல்தான் பெரியவர், நண்பர், வல்லவர், துணை. தகுதியுடைய பெரியோரின் துணையுடன் சிந்தித்து செயல்படுவோம். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளேண்டிவெளி எஃப்எம் 88.6 எலவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இறைவணக்கப் பாடல்கள். இன்றைய இறைவணக்கப் பாடல் வரிசையில் முதலில் நான் வானிலைக்கு எடுத்து வரும் இந்து மதப் பாடல்

வானொலியை அலங்கரித்து சென்றது இறைவணக்க பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானொலியில் தொடர்ந்து இடம்பெற இருப்பது மரண அறிவித்தல் ஒன்று.

மரண அறிவித்தல். புங்குடிதீவு பத்தாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் மற்றும் மெல்பேர்ன் ஆஸ்திரேலியாவை வதிவிடமாகவும் கொண்ட திருமதி சிவகாம சுந்தரி அருளையா அவர்கள் 19/6/2026 அன்று மெல்பேர்னில் இறைபதம் எய்தினார். அன்னார் காலஞ்சென்றவர்களான சண்முகநாதன் தங்கராசம் தம்பதியினரின் சிரேஷ்ட புத்திரியும் குமாரசாமி கமலாட்சி மாணிக்கம் தம்பதியினரின் பாசமிகு மருமகளும் அருளையா ஓய்வு பெற்ற சிராப்பர் கச்சேரி யாழ்ப்பாணம் அவர்களின் ஆருயிர் மனைவியும் ஆவார். இவர் காலஞ்சென்ற ஸ்ரீதரன், தனபாலசிங்கம், யோகேஸ்வரி, சந்திரமோகன், காலஞ்சென்ற சதானந்தன், அரவிந்தன் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் பரிமளம், காலஞ்சென்ற துரைராசா, இராசரத்தினம், சுமணதேவி, காலஞ்சென்ற தில்லைநாதன், அன்பரசி, ஞானலதா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் அருட்செல்வி ஆசிரியை யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி, மைதிலி இணைப்பாளர் கனடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் டொரண்டோ, காலஞ்சென்ற மணிவண்ணன், டாக்டர் பவானி கன்சல்டன்ட் ஃபிசிஷன் மெல்பர்ன், செந்தூரன் பொறியியலாளர் மெல்பர்ன், இளங்குமரன் பொறியியலாளர் பேத் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் பேட்டி பெனிஸ்டர் உப அதிபர் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் ஜெஃப்னா, உதயசங்கர் பொறியியலாளர் கனடா, டாக்டர் பிரதீபன் ஜெனரல் பிராக்டிஷனர் மெல்பர்ன், காஞ்சனா கணக்காளர், ஜாழ் திலீபா பயோமெடிக்கல் சயின்ஸ் ஆகியோரின் அன்பு மாமியும், நிலோஜன் திருசா, நிலக்ஷன் ஷாலினி, நிரா சேரா, சமீரன் சுகநயன், சாரிகா குணா, ரமணா அதியன், நித்திலா நவிரா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆத்விகின் பாசமிகு பூட்டியும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் 26/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று இலக்கம் 238 செட்டில்மெண்ட் ரோட், தோமஸ் டவுன், விக்டோரியா 3074 என்ற முகவரியில் அமைந்துள்ள அபி ஃபியூனரல்ஸ் செப்பலில் காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு தொடர்ந்து இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்று தகனத்திற்காக எடுத்துச் செல்லப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தொடர்புகளுக்கு அருட்செல்வி அவர்களை 94-772-48-730 என்ற இலக்கத்திலோ அல்லது மைதிலி அவர்களை 141-631-944-243 என்ற இலக்கத்திலோ, பவானி அவர்களை 61-410-713-317 என்ற இலக்கத்திலோ அல்லது செந்தூரன் அவர்களை 61-432-570-321 என்ற இலக்கத்திலோ, இளங்குமரன் அவர்களை 61-433-225-341 என்ற இலக்கத்திலோ

அவ்வறிவித்தலை மீண்டும் வானிலைக்கு எடுத்து வருகின்றேன். புங்குடிதீவு 10 வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் மற்றும் மெல்பேர்ன் ஆஸ்திரேலியாவை வதிவிடமாகவும் கொண்ட திருமதி சிவகாம சுந்தரி அருளையா அவர்கள் 19/6/2026 அன்று மெல்பேர்னில் இறைபதம் எய்தினார். அன்னார் காலஞ்சென்றவர்களான சண்முகநாதன் தங்கராசம் தம்பதியினரின் சிரேஷ்ட புத்திரியும் குமாரசாமி கமலாட்சி மாணிக்கம் தம்பதியினரின் பாசமிகு மருமகளும் அருளையா ஓய்வு பெற்ற சிராப்பர் கச்சேரி யாழ்ப்பாணம் அவர்களின் ஆருயிர் மனைவியும் ஆவார். இவர் காலஞ்சென்ற ஸ்ரீதரன், தனபாலசிங்கம், யோகேஸ்வரி, சந்திரமோகன், காலஞ்சென்ற சதானந்தன், அரவிந்தன் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் பரிமளம், காலஞ்சென்ற துரைராசா, இராசரத்தினம், சுமணதேவி, காலஞ்சென்ற தில்லைநாதன், அன்பரசி, ஞானலதா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் அருட்செல்வி ஆசிரியை யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி மைதிலி இணைப்பாளர் கனடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் டொரண்டோ காலஞ்சென்ற மணிவண்ணன் டாக்டர் பவானி கன்சல்டன்ட் ஃபிசிஷன் மெல்பர்ன் செந்தூரன் பொறியியலாளர் மெல்பர்ன் இளங்குமரன் பொறியியலாளர் பேத் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் பேட்டி பெனிஸ்டர் உப அதிபர் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் ஜெஃப்னா உதயசங்கர் பொறியியலாளர் கனடா டாக்டர் பிரதீபன் ஜெனரல் பிராக்டிஷனர் மெல்பர்ன் காஞ்சனா கணக்காளர் ஜார் திலீபா பயோமெடிக்கல் சயின்ஸ் ஆகியோரின் அன்பு மாமியும் நிலோஜன் திருசா நிலக்ஷன் ஷாலினி நிரா சேரா சமீரன் சுகநயன் சாரிகா குணா ரமணா அதியன் நித்திலா நவிரா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆத்விகின் பாசமிகு பூட்டியும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் 26/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று இலக்கம் 238 செட்டில்மெண்ட் ரோட் தோமஸ் டவுன் விக்டோரியா 3074 என்ற முகவரியில் அமைந்துள்ள அபி ஃபியூனரல்ஸ் செப்பலில் காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு தொடர்ந்து இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்று தகனத்திற்காக எடுத்துச் செல்லப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தொடர்புகளுக்கு அருட்செல்வி அவர்களை சக 94-772-48-73-00 என்ற இலக்கத்திலோ அல்லது மைதிலி அவர்களை சக 141-631-944-23 என்ற இலக்கத்திலோ பவானி அவர்களை சக 61-410-713-317 என்ற இலக்கத்திலோ அல்லது செந்தூரன் அவர்களை சக 61-432-570-321 என்ற இலக்கத்திலோ இளங்குமரன் அவர்களை சக 61-433-225-341 என்ற இலக்கத்திலோ

மரண அறிவித்தல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளண்டி வெளியேஃபியம் 88.6 அலைவரிசையூடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

ஒலிச்சரம் நல்லது நேர்களே, வார வாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானொலியை அலங்கரிக்கின்ற ஒலிச்சரம் நிகழ்ச்சி இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளியை எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய ஒளிச்சரத்தில் எந்தறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்கள் என்பன வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது என் தெரிவு பாடல் ஒன்று.

0: வானொலியை அலங்கரித்து சென்றது என் தெரிவு பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் ஒலிச்சரம். ஒலிச்சரன் நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் கூறுகின்ற கருத்தை இவ்வாரம் வானிலைக்கு எடுத்து வருகின்றேன்.
1: ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பெரியவர் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறார். எதிரில் ஒரு பெரிய அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, அவர் வேறு யாரோ இவர் வேறு யாரோ, ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் எழுத்த எழுத்த இருக்கையில் ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்னுது. ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோடு கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி. அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார், இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு ட்ரங்க்கு பெட்டியோட கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி. அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார்.

ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா, சுமை கால் பணம், சுமக்கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேறு நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்கிறது சரிதான், 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம், நாமே அதை தூக்குனா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம். இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எங்கே போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்கே கொண்டுகிட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்தார். உடனே இவர், ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம், உங்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய கடமை, நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றின்னார், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போகிறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த முக்கிய விருந்தினர் பேசுகிறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திரிச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி, அவர் இதை கவனித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கி காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர், அவர் தான். சரி, அந்த பெரியவர் யார் தெரியுமா, அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஐயா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னார். அப்புறம் சொன்னார், அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்லேருந்து மறைக்குது, அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க. இந்த அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க, ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான், கொடுங்க சார் நான் தூக்கிட்டு வரேன்னா. கொடுத்தார், வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா. அது நல்லது தான்னார் அவர். கடைசியில் பெட்டியை கொடுத்தான், வாங்கிக்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன்னார், நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு, அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால் வாழ்க்கையில் அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.

வான் அலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் நான்காம் பாகத்தில் துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் அவர் கூறுகின்ற கருத்தில் ஒரு பகுதியை இன்று வானிலைக்கு எடுத்து வருகின்றேன். மனிதனுக்கு இரத்த கொதிப்பு ஏன் வருகிறது? மென்டல் டென்ஷன் என்கிறார்கள் டாக்டர்கள். இதய துடிப்பு அதிகமாவதற்கும் அதுவே காரணம். உணர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க மனம் உடலை தாக்குகிறது. உடலின் மென்மையான இரத்தம் கொதிக்க தொடங்குகிறது. அந்த கொதிப்பு அதிகமாகி அதிகமாகி இருதயத்தை தாக்குகிறது. கொழுப்பு சத்துக்களாலும் இரத்த கொதிப்பு அதிகமாகும் என்றாலும் அது இல்லாத

அவனுக்கும் இரத்த கொதிப்பு வருவதற்கு டென்ஷன்தான் காரணம். குடும்பம், தொழில், கடன், இந்த மூன்றிலேயும் டென்ஷனை வளர்க்கும் சூழ்நிலை உண்டு என்றாலும் பயங்கரமான டென்ஷன் மனதுக்கு ஏற்படுவது பகை உணர்ச்சியால் தான். குடும்ப கோபம் தனியும், தொழிலின் கவலை தனியும், கடன் கவலை தனியும், ஆனால் பகை உணர்ச்சி மட்டும் சீக்கிரம் தனியாது. ஒரு தடவை யார் மீதாவது பகை ஏற்பட்டு விட்டால் அது திடீர் திடீரென்று தோன்றும். கோடை காலத்து மேகம் போல கூடும் விலகும், சமயங்களில் மழைக்காலத்து மேகம் போல 7 நாட்களுக்கு மூடி கிடக்கும். எவனையாவது உதைக்க வேண்டும் போல் தோன்றும், அதற்கான சக்தி இருக்காது, ஆனால் ஆத்திரம் மட்டும் தனியாது. மூடி வைத்த கண்ணாடி சீசாவுக்குள் அடைபட்ட ஆவி கொதிக்க தொடங்கினால் சீசா வெடித்து போகும். உள்ளுக்குள்ளேயே வெந்து கொண்டிருக்கும் பகை உணர்ச்சி எதிரியை தாக்காது, உன் உடலைத்தான் தாக்கும். பிறருக்கு பகைவன் என்று தன்னை வெறித்து கொண்டு விட்டவன் தானே தனக்கு எதிரியாகிறான். ராமன் ராவணனை பகையா நினைக்கவில்லை, அதனால் அவனுக்கு ராவணனை எண்ணி துடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. சீதையை எண்ணி உருகிற நிலைதான் ஏற்பட்டது. ராவணனோ சூர்பனகையின் போதனையால் ராமன் பகைவனே என்று முடிவு கட்டிவிட்டான். அந்த பகை அவனது மரண பரியந்தம் இருந்தது. சீதையை அடைய முயன்றான், தோற்றான், ஆத்திரம் வளர்ந்தது. தம்பி விபீஷணன் அவனை விட்டு பிரிந்தான், இன்னும் அது வளர்ந்தது. அனுமன் வரவால் அது அதிகரித்தது. அமர்க்களத்து நிகழ்ச்சிகளால் அது நெருப்பாய் கொதித்தது. அப்போது அலோபதி மருத்துவம் இல்லை, இருந்திருந்தால் ராவணனின் இரத்த கொதிப்பையும் கம்பன் விவரித்திருப்பான். பகைவனுக்கு அருள்வாய் என்று சொன்ன ஞானிகள் எல்லாம் கருணையால் சொல்லவில்லை. இரத்த கொதிப்பு வராமல் இருக்க மருந்து சொன்னார்கள். பகைவனே இல்லாமல் இருப்பது எப்படி? சில விஷயங்களை ஜீரணிக்க வேண்டும், சில விஷயங்களை அலட்சியப்படுத்த வேண்டும். பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்துவிட்டால் அதை ஜீரணித்து பிள்ளையை திருத்து. அடுத்தவன் உன்னை பற்றி அவதூறு பேசினால் அதை அலட்சியப்படுத்து. கத்தரிக்காயை ஜீரணி, அதன் காம்பை அலட்சியப்படுத்து. மாறாக காம்பை ஜீரணிக்க முயன்றால் ஜீரணமாகாது, காயை அலட்சியப்படுத்தினால் பசி அடங்காது. போனால் போகட்டும், போடா என்பது ஒரு பொது தத்துவம். கலைவாணர் என்எஸ்கே அவர்களுடன் அவரது வீட்டில் ஒரு நாள் நான் அமர்ந்திருந்தேன். அப்போது அந்த வீட்டுக்கு ஒரு கடன்காரர் ஜப்தி கொண்டு வந்தார். என்ன என்று கேட்டார் கலைவாணர். அட்டாச்மெண்ட் என்றார் அமீனா. ஆஹா ஆஹா, உனக்கும் நமக்கும் நல்ல அட்டாச்மெண்ட் என்று சிரித்தார். அவர் பதறவில்லை, பயப்படவில்லை, மிக சாதாரணமாகவே அதை எடுத்து கொண்டார். அமீனா கண்ணீர் வடித்தானே தவிர கலைவாணர் கண்ணீர் வடிக்கவில்லை. லண்டன் பாராளுமன்ற உறுப்பினரான ஒரு பெண்மணி ஒருமுறை பிரதம மந்திரி சச்சிலை பார்த்து ஆத்திரத்தோடு கத்தினாள். நான் மட்டும் உனது மனைவியாக இருந்தால் என் கையாலேயே உமக்கு விஷம் கொடுப்பேன் என்று. ஆத்திரமில்லாமல் சச்சில் பதில் சொன்னார். அம்மணி, உங்களைப் போன்ற மனைவி எனக்கு கிடைத்தால் விஷத்தை சந்தோஷமாக குடிப்பேன் என்று. உன்னோடு வாழ்வதை விட விஷமே மேல் என்பது அதன் பொருள். ஆத்திரமான கேள்விகளை அமைதியாக சமாளித்தால் பகைவனே நண்பனாகி விடுகிறான். சமயங்களில் நாமே தவறு செய்து விடுகிறோம், அதுவே எதிரொலிக்கும் போது ஆத்திரப்படுகிறோம். இது மனித சுபாவம். ஆனால் தர்மன் ஆத்திரப்படவில்லையே. பாஞ்சாலி தூளுரியப்பட்ட போது தர்மன் சபையிலே தானே இருந்தான், அவன் கோழை அல்ல. ஆயினும் அமைதியாக இருந்தான். காரணம், நாம் செய்த தவறுக்கு பிறரை நோவானேன் என்பதே. வட்டமேகே மகாநாட்டுக்கு முழந்துண்டு கட்டி காந்தி போன போது வெள்ளைக்கார பிரபுக்கள் கேலியாக காந்தியை பார்த்து சிரித்தார்கள். காந்தி அமைதியாக புன்னகைத்தார். இறுதியில் வென்றது அமைதி புன்னகையே தவிர கேலி சிரிப்பல்ல. வெல்லக்கூடிய பகையின் மீது நீ சபதம் எடுத்தால் உன் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். காரணம், தன்னம்பிக்கையின் உச்சம். துச்சாதனின் தொடையை பிளந்து இரத்தம் குடிப்பேன் என்று பீமன் சபதம் செய்த போது அவனது இரத்த கொதிப்பு அதிகமாகவில்லை. காரணம், தன்னால் அது முடியும் என்ற நம்பிக்கை. அல்டோமேட் மாத்திரை போல கூடவே நின்றது. செல்லா இடத்து சினம் தீது. பகவான் கீதையிலே 3 குணங்களை விவரிக்கிறார் அல்லவா? சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்று. அதிலே சத்துவ குணம்
இதையும் புன்னகையோடு அலட்சியப்படுத்தும். ரஜோகுணம் பழி தீர்க்க நினைக்கும், தமோ குணம் அதை நினைத்து நினைத்து அழும். பின்னிரண்டு குணங்களின் உன் உடல்நிலை பாதிக்கப்படும். முதல் குணத்தில் எதிரியே பாதிக்கப்படுவான். சாத்விய குணம் உள்ளவனையே சாது என்கிறார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அடிக்கடி கோபப்படுகிறவனை ஊர் மதிக்காது. சாதுவுக்கு கோபம் வந்தால் இவனுக்கா கோபம் என்பார்கள். புலன்களை அடக்கி ஒருமுகப்படுத்தி எதிரியையும் பரிதாபமாக பார்த்து அனுதாபப்படத் தொடங்கினால் பகை உணர்த்தி அழியும். பகைவன் பணிவான், உள்ளம் ஒருமுகப்படும், உடல்நிலை ஒரு சீராக இருக்கும். பகையிலே தாறுமாறாக வந்து விழும் வார்த்தைகள் பிறகு நட்பு வரும்போது குறுக்கு சுவராகி தடை கல்லாகிவிடும். பகையில் நிதானம் வந்தால் நட்பு சன்னிதானமாகிவிடும். அந்த சன்னிதானத்தில் பகைவன் பக்தனாவான், நீ தெய்வமாவாய். ஆம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் நான்காம் பாகத்தில் துன்பங்களில் இருந்து விடுதலை என்று அவர் கூறிய அந்த கருத்தை இப்பொழுது வானிலையில் எடுத்து வந்தேன். நல்லது நேயர்களே, ஒலிக்க இருக்கின்ற சுகமான ராகங்களுடன் இன்றைய ஒலிச்சிற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.

0: The World at Night on your local station, Plenty Valley FM.
1: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
2: ஸ்டேஷன் ஸ்பான்சர்.

வணக்கம் நேயர்களே, உள்ளூர் வானொலி 88.6 எஃப்எம் அலைவரிசைகளில் வெற்றில் சி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை கேட்க அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கங்கள். நேயர்களே, வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உள்ளூர் வானொலி 88.6 பண்பலை வரிசையூடாகவும் மற்றும் இணையதளத்தில் www.pvfm.org.au/livestream ஊடாகவும் மற்றும் ஆஸ்திரேலிய 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே நேயர்களே, தொடர்ந்து எமது வானொலிகளோடு இணைந்திருங்கள். சுவையான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்களுக்கு வந்து உங்கள் இதயங்களோடு பேச இருக்கின்றது.

நேர்களே, வளமே போல் இன்றைய என் நிகழ்ச்சியையும் ஆரம்பித்து வைப்பது இந்த பாடல்தான். மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் என்பவன் ஒருவனே.

நேர்களே, வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இதயங்களின் தேடலாக வானிலைகளிலே வலம் வந்து கொண்டிருப்பது வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.

வணக்கம் நேயர்களே, தொடரும் நிகழ்ச்சியில் இடம்பெறப்போவது பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்ற பதங்கள் ஆயிரம் சொந்தம் ஆனந்தம் கொடுத்தாலும் உனக்காக வாழும் ஒரே உறவு அம்மா. ஆயிரம் சொந்தம் ஆனந்தம் கொடுத்தாலும் உனக்காக வாழும் ஒரே உறவு அம்மா. இந்த பதங்களில் இன்று முதல் வருகின்ற பதம் ஆயிரம். அதற்கான பாடல் இப்பொழுது வானலையில்.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். ஆயிரம் சொந்தம் ஆனந்தம் கொடுத்தாலும் உனக்காக வாழும் ஒரே உறவு அம்மா. தொடர்வது ஆனந்தம், அதற்கான பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் இன்று அலங்கரிக்கின்ற பதங்கள் ஆயிரம் சொந்தம் ஆனந்தம் கொடுத்தாலும் உனக்காக வாழும் ஒரே உறவு அம்மா. தொடர்கின்ற பதம் உனக்காக, அதற்கான பாடல்.

0: நேர்களே பாட்டும் பதம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பதம் வாழும். அதற்காக நான் தெரிவி செய்த பாடல்
1: இனி தொடர்ந்து வாழும் என்னும் பதத்திற்காக திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்களின் தெரிவிலே.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்ற பதங்கள் ஆயிரம் சொந்தம் ஆனந்தம் கொடுத்தாலும் உனக்காக வாழும் ஒரே உறவு அம்மா. தொடர்கின்ற பதம் உறவு, அந்த உறவுக்கான பாடல்.

நேர்களே, இன்றைய பாட்டும் பதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யப் போகின்ற பதம் அம்மா. அம்மா என்ற அந்த பதத்திற்காக நான் தெரிவு செய்த பாடல் இப்பொழுது வானலைக்கு வருகின்றது. இந்த பாடலோடு இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது. கேட்போம்.

சரிநேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது பாட்டும் பதமும் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் ஆவலோடு இப்பொழுது நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சரி நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு மாலை பொழுதில் உங்களை வானலையில் சந்திக்கும் ஆவலோடு இன்றைய எமது நிகழ்ச்சிகளை தனது வானலையின் ஊடாக எடுத்துச் சென்ற உலகத் தமிழரின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலிக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இதுவரை எமது நிகழ்ச்சிகளுக்கு செவி மடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி பொழுது வானிலையிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். வணக்கம் நேயர்களே.